0: Senke nomba tso. Tata chi chi si yinba di na Beijing lungchi nyinti le kung kongen lungchi chi diri gito ne chi bandi yin. Xiong la, rido zong ke tatin tata da mo shu ke lang ling ko hyo ju yin. Tsomo ngala rinmo na meja chi lunu tansang si ne ba tang. Ngari sako rido zong di yin. Tso ting ngu su cho yin. Chanyang sabami yeto samja sin chi yu. Tsomo ngala rinmi degara mara ne mara ba tso wa xie yinbi tansang tansang mamo so shong xie yu la. Ko tsui jang rongo ke nipa di ni. Sāyīn dē shōng yī yu bā tāng, dē gī rīchū lūng sōm tāng, zā zī yī yu cē sōng yī yu bā rī. Rīchū zhōng cō tāng, wī zhōng zhōng cō, dūrū zhōng cō sōng bō, cō mō ngā nā rī mī tāng kō tāng, dē wē tā rī mī rī kū tō kā tō nī yu bā rī. Dē gā mē nām nē, tāng cāng jī dō rī tāng, cō wā nē, tā cāng sōng shōng rī. Tā tī lā nī bā dī bā tāng, tā dā lā dī shō yu bā, mō shū lā, tā lā yu bā jē nē, tāng cāng mā mō jē jūn dī jē, cō wā yīn bā rī.
1: 俺住七座街当前个了，瑞九中村党委书记李庆群平街，当当当街道的人，谈从故意冷酷透过的，娘的过脚人没错了，俺就能谈成是冬天热了，地位在靠近三家松开瑞街，俺前内部西巴当，落日直接上来那边，地庆群平呢，三季度季节瑞九中村人没人巴当，空气给吃的，落家长些药。 瑞九中村呢，村木安海里木，托我是你爸当，谈怎么个应该，应该该吃吃了，就不要。第七群片节，谈怎么是个应该别人不得，俺村我那叫呢，谈怎么是个应该别人，临近咱们不得，确认出来得及，认定立刻写的，谈怎么店家兄弟一内参谋，店家用头接，融资十几元，我讲谈怎么说了，谈怎么送开过线，谈怎么送开第一个了，一车过去。
0: 通里来电过几月，库存民众得得了，摊上满草当着了。第一个了，早晚店铺出品，匆忙安利业，加码的吃药。匆忙安利专门的日出困难月比三对节气给人行一把当。匆忙安利人民通过的西北网给民得到托把的。第早晚结巴当店主写电话，中午日托把，天把天托把，酸菜托把手机。 切切的也，热就中做匆忙安里江面朋友些聚聚面，外交地域人民农，每天嘴巴很凶美，老国家了来比，直播手机，跟着菜巴招牌，而且热就中做我国第一张美巴当，前面看了中做第一用手，进行过年困难了没结束巴当，小老几多国家加送了那种，就到中国出游巴的，老的。
2: 在把这边做梦案里人民，乡下书记做梦案里写在那家中给，当共几多年家屋内，人家种错写在他巴当，但这家中给压个级别，专门做另外三。